0: ஆனால் இந்த என் கூட ஓயரா மறக்க பொருள் தோன்றியோ மரா கேச்சா மறக்க பரவாயில்ல.
1: All around Australia, this is Triple J.

அது அளவுன்றது மறைக்கு ஆனா இந்த என் ஒரு மழை ஓய ஓயரா அட கொரோட்டு வந்துடுவோம் மழை எச்சா மறக்க பரவாயில்ல.